ஒக்க 1000 வோல்ட்ல எனர்ஜி, 10,000 வாட்ல பார். தன்னுல கொதி டேலண்ட், டான்சர், சிங்கர், பர்ஃபார்மர், லிரிக் ரைட்டர், மியூசிக் டைரக்டர், வாட் நாட். மாஸ் அயினா, கிளாஸ் அயினா, கிளாசிக்கல் அயினா, வெஸ்டர்ன் அயினா, தன டேலண்ட்தோ மன குண்டெல்லோ சோட்டு சம்பாதிச்சுக்குனாரு தேவிஸ்ரீ பிரசாத் கரு. தெலுகு, தமிழ், கன்னட, ஹிந்தி லாங்குவேஜ் ஏதைனா சரே, கிரேஜ் மாத்திரம் ஒக்கட்டே, அதே தேவிஸ்ரீ பிரசாத். அலாண்டி பாட்டே மறு பாட்ட வர்ஷன் சித்திரம் நுஞ்சி அத்னான் சாமி.